தாக திருக்கிட்ட தக் தக் இந்த தாக் திட்ட தெட்டத்தா திருக்கிட்ட தக் தக் நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா தாக் திருக்கிட்ட தக் தக் இந்த தாக் திட்ட தெட்டத்தா திருக்கிட்ட தக் தக் நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா தாக் திருக்கிட்ட தக் தக் இந்த தாக் திட்ட தெட்டத்தா திருக்கிட்ட தக் தக் நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா நட்டக்ளான் தாக்கிட்ட தக் தேதாந்தா